0: ஆராயரி இன்ற நேராசிதான் ஆலை ரோரியா நீய சொல்லை ஒவ்வொர் முறானி ஒவ்வ செல்லேங்கை
1: சொல்றா
0: ஒரு சீரியா.